வாக்கட வாக்கட தேக்கட தேக்கட வாக்கட வாக்கட தேக்கட வாக்கட வாக்கட தேக்கட தேக்கட வாக்கட வாக்கட தேக்கட.

0: அப்பாயி பைந்தன சுமக்கேதர
1: குலாச்சி தர
0: குண சரதர ஹிதாபர தர
1: குண சரதர ஹிதாபர தர
0: குண சரதர ஹிதாபர தர நாரிக ஜ ஜ ஜ